0: ருத்ரா, சிவசுதனே கணாதிபதியே விக்னேஸ்வரனே, நம்மல் புகழவதரம்ம ஜடபதிக அளவல்லா நம்மகளை காரக்கை யாவ விக்னகளை பாரதத்தி சுக்ஞான சத்புத்தி சத்குணகளும் கொட்டு எம்மன் ரக்ஷமே கைய தேவோ.
1: ಧರ್ಮವನ್ನು ಧರಿಸಿ